பை டிப்பை ஹுபாவ லுப்பை ரிகிடிங்க பிபிடிங்க இங்க மிங்க டிக்கதும் இங்க பிடி ஹரக்கிடி ஹும்படு பண்ணுபக்கு ஐ சொக்குமாக்கு சொக்குமாக்கு ஜிங்கிலாக்கே ஐ சொக்குமாக்கு சொக்குமாக்கு ஜிங்கிலாக்கே.